0: Hello, namaste, namaskaram, good evening. My name is Santi. You're listening to Sing with Santi on Hot FM 106.7. Sorry, earlier konjam mic problem irundhathu. I think we've sorted that out. Nama vandhu Ilayaraja, Isaiyana Ilayaraja oda isai payanathai vandhu kettittu irukkom in the last 2-3 vaarama. So வந்து நம்ம டெக்கேட்ஸ் ஆட்டு போகிறோம். இப்போ வந்து நம்ம 1970s தான் இன்னும் இருக்கிறோம். ஏன்னா அவரோட இசை பயணம் வந்து ஒரு பெரிய சமுத்திரம், சாகர சமுத்திரம். அதில் நம்ம ஒரு சின்ன சின்ன ட்ராப் தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்குறோம். ஸோ இப் வந்து நம்ம 1976 பார்த்தோம், 1977 பார்த்தோம். இந்த எபிசோட் நம்ம வந்து 1978 பார்க்க போகிறோம். 1978 இசைஞானி வந்து 24 ஃபிலிம்ஸுக்கு மியூசிக் போட்டார், தமிழ், தெலுங்கு, கன்னடா அண்ட் மலையாளம். அதில் நிறைய பாப்புலர் சாங்ஸ் இந்த அந்த அந்த இயரில் மட்டும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சிட்டுக்குருவி, இளமை ஊஞ்சலாடுகிறது, கிழக்கே போகும் ரயில், முள்ளும் மலரும், சிகப்பு ரோஜாக்கள், அவள் அப்படித்தான், பிரியா, இந்த மாதிரி பல ரொம்ப பிரசித்தமான மூவியில் பிரசித்தமான பாடல்கள். ஸோ நீங்கள் ஏர்லியாக கேட்டது வந்து சிட்டுக்குருவியிலிருந்து என் கண்மணி, சூப்பர் டூப்பர் ஹிட் படம் அண்ட் பாட்டு, டிரெக்டர் பை தேவராஜ் மோகன். அப்புறம் இளமை ஊஞ்சலாறுகிறது சி வி ஸ்ரீதர், எஸ்பிபி சாரும் வாணி ஜெயராம் அம்மாவும் பாடின பாட்டு. அப்புறம் 10th of August வந்து கிழக்கே போகும் ரயில், உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த படம் எவ்வளோ சூப்பர் டூப்பர் ஹிட்டு, அதோட பாட்டுகள்லாம் எவ்வளோ ஹிட் அப்படின்னு. அது வந்து டிரெக்டர் பை மிஸ்டர் பாரதிராஜா. அதிலிருந்து ஒரு பாப்புலர் பாட்டு நம்ம இப்போ கேட்கலாம்.
1: கோவில் மணி ஓசை தன்னை கேட்டதாரு, இங்கு வந்ததாரு.
2: பாஞ்சாலி பாஞ்சாலி,
3: கோவில் மணியோ செய்தன்னை செய்ததாரோ, அவர் என்ன பேரோ?
2: பரஞ்சோதி பரஞ்சோதி.

15th August 1978 வெளிவந்த இன்னொரு பிரமாதமான படம் முள்ளும் மலரும். மகேந்திரன் சார் டிரெக்ஷன், ரஜினிகாந்த், ஷோபா, சரத்குமார், சாரி சரத்பாபு, என்ன ஒரு மூவி! அதில் இளையராஜா சாரோட மியூசிக்கு படு பிரமாதம், நெக்ஸ்ட் லெவல். அதிலிருந்து ஒரு ரொம்ப பாப்புலரான சாங் நம்ம இப்போ கேட்க போகிறோம்.

1978ல் வந்த இன்னொரு ரொம்ப பிரமாதமான பாப்புலர் ரொம்ப பிரமாதமான படம் 20th October ரிலீஸ் ஆன சிகப்பு ரோஜாக்கள். மிஸ்டர் பாரதிராஜ டிரெக்ஷனில் கமல்ஹாசன் ஸ்ரீதேவி ஆக்ட் பண்ண ஒரு த்ரில்லர். அது ஒரு பிரமாதமான ஹிட்டு. அதிலிருந்து அது இசைஞானியோட மியூசிக்கில் அதுலேருந்து ஒரு நல்ல பாப்புலர் பாட்டு ஒன்று இப்போ கேட்கலாம்.

19th December 1978 ல வந்த இன்னும் ஒரு பயங்கரமான ஹிட் படம் பிரியா. மிஸ்டர் எஸ்பி புத்துராமன் டிரெக்ஷனில் ரஜினிகாந்த் ஸ்ரீ பிரியா நடித்த ஒரு பிளாக் பஸ்டர் மூவி. அதிலிருந்து ஒரு அருமையான பாடல்.

You're listening to Sing with Santhi on Hot FM 106.7. நம்ம இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்த பாடல்கள்லாம் இசைஞான இளையராஜாவோட 1978 இசையமைச்ச படங்கள்லேருந்து வந்து ரொம்ப பாப்புலரான பாடல்கள். ஸோ திஸ் இஸ் கோயிங் டு கண்டினியூ. நம்ம இன்னும் நிறைய வாரம் அவரோட பாடல்கள் எல்லாம் கேட்க போகிறோம். மேபி another year or so. ஏன்னா அவ்வளோ இருக்குது அதெல்லாம் நம்ம துளி துளியாக ரெண்டு பாட்டு மூணு பாட்டு அவ்வளோ தான் கேட்குறோம். அதுவே வந்து ஒரு இயருக்கு மேலே ஆகும். ஸோ அவரோட எல்லா பாட்டும் கேட்கணுன்னா ஜென்மம் போதாது. எனிவே, ஹோப் யூ என்ஜாய் த ஷோ. ஸ்டே சேஃப், டேக் கேர், அண்ட் சீ நெக்ஸ்ட் வீக். குட் நைட், பை.